0: சொர்க்கம் சொத்து மாறிலாதற்கே செலையாவோ பாடும் கிருஷ்ணம் செலையாவோ பாடும்
1: This is 101% pure. You are tuned into the one above, 101